ම्यूजिक துணி சிசுவாල්மஃபோ எவ்வனாகதி கேரோல் ஜி ஜுடலின் ஆதி ரூஸ்வோஸ்கி கே வர்க்கத கோலபரேஷன் பிபிஓ கேரோல் ஜி கே மஷூர் லேட்டின் பாப் வைபா ஜுடலினா ரூஸ்வோஸ்கி கே தஃபாது அசர்கத ஆர்டிஸ்டிக் ஸ்டைல் எக்வேகிங் உஃபதாஃபவா மீ மாஸ்டர்பீஸ் கே மிவகுது முளி துணியேகே விஸ் எம்மே கதே மார்க்கெட் வமுந்தா ஆதி சார்ட்டோகே எம்மே மதிகே ஹிஃபாட்டா லாஃபவாலவா

அதி அல்லாஹ் இராத குறைவுமும் மெனுவி தியபா மீஹுன்னகம் இவ்விஸ்கமே நே தேவேனதே ஹம கஷ்வரும் மொழ தின் ஒடுகம் வா ஹகீம் வந்த ரஸ்கலாங்க கம்கா அல்லாஹ் ஒடுகம்பே.